திருக்கிட்டுதா திருக்கிட்டுதா திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்கிட்டு திருக்